0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: You are listening to Sand Dunes with Akshay and Vidya. Evergreen Partigal brought to you by Basha Bhai Biryani. Authentic Dindigal Biryani, Chennai Bhai Vittu Kalyana Biryani. Ini aaswadikkam. Vasal

வெல்கம் எஃப்எம் பிரசன்ஸ் தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் தமிழ் பாட்டு கேட்கலாமா? பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா அரஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.

Evergreen பாட்டுகள் brought to you by பாஷாபாய் பிரியாணி. Authentic திண்டுக்கல் பிரியாணியும் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியும் இனி ஆஸ்வதிக்காம். வாசல் ஹவ் பிளாக் 4 கராமா. You are listening to Sanjoons with Akshay and Vidya.

தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர் எஸ் அகத்திர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: You are listening to Mid Mornings with Nitya.

0: தமிழ் சாங் ஆஃப் தி இயர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: Traffic update. Brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
2: இப்போ டிராஃபிக் அப்டேட் நோக்குப்போ. ஆன் 22nd ஸ்ட்ரீட் இன் அல்கூஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தேர்ட் ஆ பாகத்து ஹெவி டிராஃபிக்கான ரிப்போர்ட் செய்திருக்கிறது. D93 அல்நாதா ஸ்ட்ரீட் இன் அல்தவார் 3 ஆ பாகத்தும் ஹெவி டிராஃபிக் ரிப்போர்ட் செய்திருக்கிறது. D79 ஊத் மேதா ஸ்ட்ரீட் இன் உம்ஹுரை செகண்ட் ஆ பாகத்தும் ஹெவி டிராஃபிக்கான ரிப்போர்ட் செய்திருக்கிறது.
1: Brought to you by ABC Cargo and Courier, number one in GCC. லோகத்தெவிடேக்கும் நீங்களுடைய சாதனங்களை எத்திக்கும் ABC Cargo யுடைய back to home express services லோடே. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNCs apply.
3: You are listening to Malayalita with Sheba.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது பேக் டு ஹோம் வித் ஆசிஃப்.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன் கோல் பருத்துபாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது பேக் டு ஹோம் வித் ஆசிப்.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது பேக் டு ஹோம் வித் ஆசிப்.

0: You're tuned into Home 92.2 FM. Home is a feeling.
1: கண்ணதி கடகணமுண்டத்தி பரலிக்க கண்ணு ஜல ஜல.

0: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: அய்யோ யாராண்ட, அய்யோ யாராண்ட, அய்யோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா அர்ச்சனை.